0: 3 اور راه كنخرج للجامعه.
1: ا 3 اور جي في ا جمال فنا.
0: ولكن مني ترميني
1: ا بارتير دو مومون او جي سور ديور
0: باب الزنقه
1: جي ديفيان
0: انا السواد
1: سواد
0: حيت كاينين الذئاب راه حتى التصرفات ديالي تيخصني نبدلهم حتى في الدار. راه التصرفات ديال الزنقه ما تنديرهمش في الدار. يلاه سيدي
1: لي كومبورتمون كي جي ديور n'est pas les mêmes qu'à la maison. Parce qu'il y a des loups. Des gens qui se sentent supérieurs à la femme. Par rapport à Souad, la voix change. Parce que Souad... C'est Souad. C'est la virilité. J'ai travaillé dans l'artisanat traditionnel. Peu importe où mon maître m'envoyait, j'y allais. Et au lieu de m'appeler Lalla Myriam, il m'appelait
0: Souad. يعني هذا كان ليا تيقول لي شوف انا غادي نمحي لك هاد مريم غادي تبقى غير في لاكارت.
1: Il m'a dit Myriam reste juste sur les papiers. Maintenant,
0: Ntia,
1: tu es
0: Souad.
1: Souad est devenu mon nom quand je suis rentrée dans une alca de Jemel Flan.
0: بقات هاد سواد اللي حتى وصلت للحلقه.
1: Jemel Flan. La place des artistes de Marrakech. Avant de continuer avec Myriam Souad, si tu ne sais pas ce que c'est une alca, écoute.